ஆயாதமெல்லாம் தீர்ந்து ஆமேய சுகம் நல்குவாய். ஆயாதமெல்லாம் தீர்ந்து ஆமேய சுகம் நல்குவாய். ஆயதோ